சாந்த் ஆப்டர்நூன் துமே துயோ துளபஸ் வெல்கம் வெல்கம் வெல்கம் வெல்கம் சதுக்க துளபரோ நீயும் துளபரோ ஆக்கும் துளபரோ சாக்சாக்சினாக்கோல் மிஸ்டர் ஜெய் இன்னைக்கு அப்போ ஓவர் ஆல் நம்பர் ஒன் எஸ் பி ஆர் எம் என்